அதித்திமன் ரஸ்கலாங்கு வஹை குரவீமே ஏ ஆதம் கிஃபானே கலே கிஃபானாய் கலே கிஃபானுக அம்பிகமலும் சுவர்கேகா வசம் வெறுவ வடாகின் உழுவாஷு அதித்தனவஸ்கமாய் ஃபஹிகமாய்கு திய திகம்பலும் எதுவடாகண்ணவா குதக ஏதனும் ஃபரிக்குழுவாஷு அதித்திய திகம்பலும் மிஹிர கஹா கேர்வ வடாயனுகன்னவாஷு ஏரும் எபஹி எகஹா கேர்வ வடாகிம்ஃபினம திய திகம்பலும் வெவடாகன்னவா ஹுஷி அணியா விரிவா மீஹுங்கித் தெரேன்னு.

0: ஃபானா.
1: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். நமாதக்கி ஹாஸ் கொதிக்கா அழுகொண்மே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதா குரா அழுகும் தகு தெரேன். இஸ்லாமி வருகத ஷியாரே ஹாஸ்கோ ஃபரு நமாதுகே ஜமாத்தக்கி எய் வரம் மத்திவெரி ஷியாரே. எஹெங்கமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக மி தீனுகா ஷரோ குரவ்வா ஃபனி ஹாஸ்கோ ஃபிரிஹிம் பேஃபுன்னா மிஸ்கித்துகே ஜமாத்துகா ஃபரு நமாது அதா குர்ம. எ நமாத கோவாலிவே தனுக எ நமாதுகே ஜமாத்துகா எ நமாது குர்ம. எஹெம்பகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஃபாரு இர்ஷாத் தெவ்வா ஃபவனி நமாது ஜமாத்துகே மாய்க்கமா சவாபுகே மத்வரிக்கமுகே வாஹகே. எகுதும் ஹதீஸ் குரவ்வா ஃபவா பை பஸ்ஃபுர்தோ காவனி ஜமாத்துகா குரவே நமாதகி எய் எகனி ஹுரி குரா நமாதவுரே ஃபன்சவிஸ் குணா இத்துருவெகெம்வா நமாதே குதுகா ஹம எஹெம்மே எஹெம்பை ரிவாயத்தோ காதே இமாமா எகுகா குரா நமாதகி எய் ஏனா வக்கிங் ஹுரே குரா நமாதவுரே ஹதா விஸ்குனா இத்துருவெகெம்வா அழுக்கமே குதுகா. ஏன்னவஸ் மீ மீ அழுக்கமுகே ஹுக்குமென்னும் மீ மீ அழுக்கமுகே மாய்க்கமா மத்யுரிக்கமுகே வாஹக. நமாதுகே ஜமாத கோவாலவே அடு நுவத பங்கி கடு இவே மீஹா எ நமாதுகே ஜமாத்தன் அவசே கண்ணஞ்சே அதி ஹாஸ் குதெக்கா ஃபிரிஹிம் பேஃபுலும் கமுகா வானம ஷரோயி உதுரகா நுல நமாதுகே ஜமாய் தூக்கொல்லா ஃபோரும் உத்தவெகின் நுவே ஷரோயி உதுரி குதுகா பயாம் வெகின் வனி ஹதான் நெத்துமா அதி ஹம எஹெம்மே பலிமடு கமெக் சோபும் ஏனைய நாதவும் ஃபத கமே திமாவும் நுவத பிறுவரி கமெங் ஆம் வெஃபாவும் மிஃபத சௌபென் நுவா கமவ்வானம பாலிகு வெஃபாவா ஃபிரிஹெம் பேஃபுரும் மிஸ்கித்துகா நமாத கோவாலுவே தனுகா எ நமாது அதா குருமக்கி வரம் முஹிம் முகமே. ஏகே தெரேகா கின இலுமெரிங் அறிவுகா நமாது ஜமாத்துகா அதா குரும் அழுகொண்ட மெங்கே மச்சா வாஜிபெகெம் வா இருக அழுகொண்ட மென்ன கும்மி நமாதக்கும் லிபிகெந்தா தரும ஃபன்சவீஹும் ஹதாவீஹும் இத்துருவெகெந்தா கமட்டகா. ஏகே இத்துரும் இஸ்லாமி மி வருகத ஷியாரு காயம் குறவே மிஸ்கித்தோக அழுகொண்மென் ஷாமிலுவெகெம் வுமட்டக அதி மிஸ்கித்தெக்கா குரா நமாதக்கி எய் இத்துரு எஹெங் அழுக்கந்தக்கே வெசேக தெரேகா ஹிமெனிகெந்தா கமிக்கமுக கினஃபஹர வெஃபா ஓவே. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: மீஹுன்னா ஏவரம் பத்தல் வெஜ்ஜ நம ஏவரம் புனே உளனி திமம்மெம் மித்பி ஈமாம் வெகின்னே ஏவரெங்கே ஷைத்தானுன்னா எபஹி தெகொழுவெரு கமாய் குஃப்ருவெரு கம்கா ஏவரெங்கே தெரெங் குறியத்திபி மீஹுன்னா ஏவரெங் எத்தம் வெஜ்ஜ நம ஏவரம் புனே உளனி திமம்மெம் வணி கஷவரும் வெஸ்திய பே மீஹுன்னா எகுகை ஹம கஷவரும் திமம்மெண்ணி ஃபுரஸ்ஸார குரா பயஹீமுய
1: الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون
0: الله ايورن كولا فرساراگ جزا ايورن ندوا هوتے ادي دفوشو اڑے حالوگا ايورنگے اوردومگا اولما ايورن نمدت ديو کروانتے

அதிகைத்திருக்கமாய் நமாதும் தியபாமிஹும் வாகி ஹோதாஷு பீர்வெத்து மடுமா திருவா மீஹுன்ன மெனுவி ஹம கஷ்வரும் எய் வரப்பொடு கமிக்கே எபஹி தத்தி உந்தகு கமிக்கே.

ரஸ்கலாங்க தியபாமிங்க கிபை கஷவர் வெகிம்வா அஹமது ஹிப்பவா தியபாமிங்க பொலா திமா மச்ச தூர் ஃபர்பத உஃபுல்லவி ஹிந்து ஹந்தும குராஷு எ ஹிந்து திமன் ரஸ்கலாங்க தியபாமி ஹுன்ன எங்கே வீமே தியபாமி ஹுன்ன திமன் ரஸ்கலாங்க தெவ்வி இச்சுக்கா எபஹி திமன் ரஸ்கலாங்க ஃபொத்துகா தியபாமி ஹும் கதயங் ஹிஃபாட்டாஷு அதி எஃபொத்துகாவா கொய் தியபாமி ஹும் ஹந்தும குராஷு எய் தியபாமி ஹும் தக்வா வெருமட்டகே.